0: ஆர் மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மே பாச்சோ
0: பிமார மே பாச்சோ
2: யூ ஆர் லங் யூ பீடு டெல் ஆ லோகா காமு பெனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ
0: ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: ல ஃபோன் ஜுடா வமேரி இனி ஃபோன் வகாங் ஹியோ கெட் மீ கோ
3: ஃபோன் வபா
2: ஃபோன் வபா
3: ஃபோன் வபா
2: இந்தக் நேன டிக்கி டி ஏர்னே
3: பேய் கே ஃபோன் வபா
4: ஃபோன் வபா ஆயா ஆயா வெப்ப உன டோ கோ பூ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: ஜே